வாழ மீனுக்கு வேளஞ்ச மீனுக்கு கல்யாணம், அந்த சென்னாக்கும் மெய் கூட்டமே.

ஆளுங்க தோத்துக்கிட்டு இருக்கப்ப நான் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு வலிச்சிச்சு. ஆனா 11 வருஷம் கழிச்சு இப்ப அந்த வலி பேருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு.